0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.

புலையந்துன பரிமள விவிதான கலதோ அட்டுலன தேவுண்டு கலடு நீலோ பூவுலந்துன பரிமளமே விதான கலதோ அட்டுலன தேவுண்டு கலடு நீலோ.

புரமீ தெக ஜட்டாஜூட்ட முனு சிறமுன் நிறையக மாறதுபூதம் புரமீ தட்டாஜூட்ட முனு சிறமுன் நிறையக மாறதுபூதம் புரமீ தட்டாஜூட்ட முனு சிறமுன் நிறைய திசூலம்புதாதி புதுவருடு ததிம் ததிம் கது கதித்தகையனு திசூலம்புதாதி புதுவருடு ததிம் ததிம் கது.

0: ஹரி மாதவ கிரிதாரி. ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம்.